பகதவாச்சாத்தீராமிருது அற்பத தேவதாலயா புதுமே நாயின் கோவே வினோமுறை சாலையா